0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 15 புனித கன்னி மரியின் விண்ணேற்பு பெருவிழா. ஆன்மாவோடும் உடலோடும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் புனித மரியன்னை மட்டுமே முதன் முதலில் பங்கு பெற்றார் என்பதனை இப்பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிபி 4 நூற்றாண்டுகளில் இப்பெருவிழா மரியன்னையின் வானக பிறப்பு, பிறந்த நாள், துயில் கொள்ளல் மற்றும் சென்றுவிட்டார் என்று பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கிபி 580 ஆண்டு பிரான்ஸ், சிரியா போன்ற நாடுகளில் மரியன்னையின் பெயரால் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழாவானது கிபி 690 ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் விண்ணக பிறப்பு விழா என்ற பெயருடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. உலகின் சில நாடுகளில் மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவானது கிபி 1568 ஆண்டு திருத்தந்தை 5 பத்திநாதரால் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. புனித மரியன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதனை திருத்தந்தை 12 பத்திநாதர் கிபி 1950 ஆண்டு மரியன்னையின் விண்ணக பிறப்பினை திருச்சபையின் விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். புனித மரியன்னையின் விண்ணேற்பு குறித்து புனித டமாசின் அவர்கள் இறைவனை தம் உடலில்

0: அல்லாமல் இது ஒரு கடன் திருநாள் என்பதனை உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
2: பரலோகமாதா. பரலோகமாதா என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய அன்னை மரியாள் தனது மண்ணுலக வாழ்வை நிறைவு 50வது ஆண்டு நவம்பர் 1 தேதி திருத்தந்தை 12 பியஸ் அவர்களால் திருச்சபையின் அதிகாரப்பூர்வ விசுவாச கோட்பாடாக அறிவிக்கப்பட்டது. உடலோடும் ஆன்மாவோடும் கன்னிமரியா விண்ணக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு விசுவாசியும் நம்ப வேண்டிய ஒரு மாறாத சத்தியமாக அன்று முதல் நிலைநிறுத்தப்பட்டது. திருச்சபை மரபின்படி இயேசு கிறிஸ்து விண்ணகத்தின் அரசனாகவும் அன்னை மரியாள் விண்ணகத்தின் அரசியாகவும் போற்றப்படுகிறார்கள். வானதூதர்கள் அந்த விண்ணக பேரரசியின் பணியாளர்களாக திகழ்கிறார்கள். அன்னை மரியாள் அங்கே ஒரு அரசியாக திகழ்வது தனது அதிகாரத்தை காட்ட அல்ல, மாறாக இறைவனுக்கும் மனு குலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து நமக்காக பரிந்து பேசும் ஒரு தாயின் உரிமையோடு அவர் அங்கே வீற்றிருக்கிறார். பரலோக மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே, மரணத்திற்கு பிறகு இறைவனிடம் ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதே அது. அன்னை மரியாளின் விண்ணேற்றம் என்பது விசுவாசிகளாகிய நமக்கும் ஒரு நம்பிக்கையின் வாழ்வு வந்தால் ஒரு நாள் நாமும் விண்ணக மகிமையில் அன்னை மரியாளோடு இணைந்து இறைவனை காண முடியும் என்ற பெரும் நம்பிக்கையை இது வழங்குகிறது. பரலோக மாதா நம் துன்பங்களில் துணையாயிருந்து நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லும் வழியாக இருக்கிறார். அன்னை மரியாளின் பரலோக மகிமையை விவிலியம் நேரடியாக விண்ணேற்றம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மறைநூலின் பல பகுதிகள் இதனை மறைமுகமாக உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக திருவெளிபாடு நூல் 12:1 குறிக்கப்பட்டுள்ள சூரியனை ஆடையாக அணிந்த பெண் மற்றும் லூக்கான் அர்ச்செய்தி 1:48 அன்னை மரியாள் பாடிய எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்ற இறைவாக்குகள் அன்னையின் விண்ணக மகிமையை சுட்டிக்காட்டுகின்றன. இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்த ஒரு எளிய பெண்மணி எப்படி விண்ணக அரசியாக உயர்த்தப்பட்டார் என்பதற்கு இந்த வசனங்களே சான்றாகும். பரலோக மாதா மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் ஆன்மீக வாழ்வை சீரமைக்கின்றன. துய ஜபமாலையின் மகிமை மறைபொருள்கள் வழியாக அன்னையின் முன்னேற்றத்தை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15 கொண்டாடப்படும் விண்ணேற்ற பெருவிழா கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான விழாவாகும். இத்தகைய பக்தி முயற்சிகளும் மரியாவின் பாடல்களும் மனித உள்ளங்களை பூமிக்குரிய கவலைகளிலிருந்து விடுவித்து பரலோகத்தை நோக்கி உயர்த்துகின்றன. இது வெறும் சடங்கு அல்ல, நம் இலக்கு விண்ணகம் என்பதை உணர்த்தும் ஒரு வாழ்வியல் பயிற்சி. உலகெங்கிலும் உள்ள லூர்து, பாத்திமா, குவாதலு போன்ற புகழ்பெற்ற யாத்திரை தலங்கள் பரலோக மரியாளின் பிரசன்னத்தை இன்றும் பறைசாற்றுகின்றன. இப்புனித தலங்களுக்கு செல்லும் மில்லியன் கணக்கான மக்கள் அன்னை வழியாக இறைவனின் அருளை பெறுகிறார்கள். இந்த இடங்கள் வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல, மாறாக இவை மனித குலத்திற்கு நம்பிக்கையை ஊட்டும் ஊற்று கண்களாக திகழ்கின்றன. அன்னையின் காட்சிகள் நிகழ்ந்த இந்த இடங்கள் விண்ணகம் மண்ணகத்தோடு இணையும் புள்ளிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. பரலோக மாதாவின் பரிந்துரையால் விசுவாசிகள் அடையும் அதிசயங்கள் எண்ணற்றவை. நோயிலிருந்து உடல் நலம் பெறுதல், கடும் மன உளைச்சலில் அமைதியடைதல், இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுதல் என பல அற்புதங்கள் மக்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் திருச்சபை ஒரு முக்கியமான உண்மையை இங்கே வலியுறுத்துகிறது. அதிசயங்கள் என்பவை வேடிக்கை பார்ப்பதற்கானவை அல்ல. அவை நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் இறைவனின் வல்லமையை உணரவும் தரப்படும் அடையாளங்கள் மட்டுமே. இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் பொருளாதார ஓட்டத்திலும் இயந்திரத்தனமான வாழ்விலும் சிக்கியுள்ள மனிதனுக்கு பரலோக மாதா ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார். இந்த உலகமே எல்லாம் அல்ல, இதற்கு அப்பால் ஒரு நிலையான வாழ்வு உண்டு என்பதை அன்னை நமக்கு நினைவூட்டுகிறார். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி அலைபவர்களுக்கு உனக்கு ஒரு உயர்ந்த அழைப்பு உண்டு என்ற நம்பிக்கையை அன்னை வழங்குகிறார். உலக பொருட்களின் மீதுள்ள அதிகப்படியான பற்றை குறைத்து ஆன்மீக செழுமையை அடைய அன்னை நமக்கு தூண்டுதல் அளிக்கிறார். குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்னை ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். ஒரு குடும்பத்தில் அன்பும் தியாகமும் நிலவும் போது அங்கே பரலோக வாழ்வு இப்போதே தொடங்குகிறது.

என்று அன்னை உணர்த்துகிறார். உடனடி வெற்றிகளையும் தற்காலிக இன்பங்களையும் தேடி அலையும் இன்றைய இளைஞர்களுக்கு நிலையான அர்த்தமுள்ள வாழ்வை தேடுங்கள் என்று அன்னை அறிவுறுத்துகிறார். பரலோக மாதாவின் கரம் பிடித்து நாம் நடக்கும்போது நம் வாழ்வு ஒரு புனிதமான யாத்திரையாக மாறி நம்மை நித்திய மகிமைக்கு இட்டு செல்லும். தமிழ்நாட்டில் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பக்திக்கு சான்றாக விளங்கும் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று பாளையங்கோட்டை பரலோக மாதா பேராலயம். திருநெல்வேலி மறை மாவட்டத்தின் தாயாலயம் என்ற பெருமை கொண்ட இந்த தலம் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தி செல்லப்பட்ட மறைபொருளை மையமாக கொண்டது. பல நூற்றாண்டுகளாக தென் தமிழக கிறிஸ்தவர்களின் ஆன்மீக மையமாக திகழும் இப்பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் விண்ணேற்ற திருநாள் ஜாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு மாபெரும் விசுவாச கொண்டாட்டமாக திகழ்கிறது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா திருத்தலம் கிராமப்புற மக்களின் ஆழமான விசுவாசத்திற்கு ஒரு மகுடமாக விளங்குகிறது. எளிய கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் இத்தலம் பல தலைமுறைகளாக சுற்று வட்டார கிராம மக்களின் வாழ்வோடும் வழிபாட்டோடும் இணைந்துள்ளது. குறிப்பாக வீரமாமுனிவர் போன்ற புனித பணியாளர்களின் காலத்திலிருந்தே இந்த பகுதிகள் பரலோக மாதா பக்தி வேரூன்றி இருப்பது இதன் வரலாற்று சிறப்பு. அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்பது அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பதல்ல, மாறாக அவர் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு தாயாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார் என்பதாகும். ஒரு சாதாரண பெண்ணாக பூமியில் வாழ்ந்து சிலுவையின் அடியில் நின்றபோது பல துன்பங்களை தாங்கி இன்று பரலோகத்தில் அரசியாக வீற்றிருக்கும் அன்னை நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் நம்பிக்கையின் ஒளி. நமது வாழ்க்கை போராட்டங்கள் கண்ணீர் மற்றும் கவலைகள் எதுவுமே நிரந்தரமல்ல. கார்மேகங்கள் விலகி சூரியன் தோன்றுவதைப் போல அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம் வாழ்வின் கஷ்டங்கள் ஒரு நாள் மாறும். காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தில் அன்னை இன்று வரை நிகழ்த்தி வரும் அத்தனை அதிசயங்களும் நமக்கு சொல்லும் ஒரு மந்திரம், கைவிடாதே, உன் தாய் அருகிலேயே இருக்கிறாள். எனவே வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது கலங்காதீர்கள். தனிமை உங்களை வாட்டும் போது பரலோக மாதாவின் கரம் பிடித்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனால் அவர் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை, மாறாக விண்ணகத்தின் உயர்ந்த பீடத்திலிருந்து நம்மை இன்னும் மிக நெருக்கமாக கவனித்துக் கொள்கிறார். நன்றி.

0: செய்திகள்.
1: புலம்பெயர்வு மற்றும் கட்டாய இடப்பெயர்வால் பாதிக்கப்படும் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களின் மாண்பையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இச்சிறு குழந்தைகளுள் ஒருவரேனும் என்ற மைய கருத்தில் வெளியிடப்பட்டுள்ள 112வது புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் உலக நாள் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, இத்தகைய சிறு குழந்தைகளில் ஒருவரை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, ஒவ்வொரு குழந்தையின் துயரத்தையும் வெறும் புள்ளி விவரமாக கருதாமல் அவர்களின் தனிப்பட்ட கதைகள், அச்சங்கள் மற்றும் கனவுகளை கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திரு அவை புலம்பெயர் குழந்தைகளை தமது குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொண்டு கல்வி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அரசுகள் மற்றும் பொது தனியார் நிறுவனங்கள் குழந்தையின் நலனை முதன்மைப்படுத்தி பயனுள்ள சட்ட பாதுகாப்பு, குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைத்தல் மற்றும் பிரிவினையால் ஏற்படும் உளவியல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர்வை வெறுமனே நிர்வகிப்பதற்கு பதிலாக புலம்பெயர்ந்தோரின் மனித உரிமைகள், பாதுகாப்பு, வரவேற்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மையப்படுத்திய ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: திருப்பலியை திரு அவை அங்கீகரித்துள்ள வழிபாட்டு நெறிமுறைகளின்படி மரியாதையுடனும் பக்தியுடனும் நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் ஓரிகான் மாநிலத்தில் இடம்பெற்று வரும் திருப்பலி வழிபாடு குறித்த கூட்டத்தில் பங்கேற்போருக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு மொழிந்துள்ள திருத்தந்தை, புனித மறைபொருள்களை மாண்புடன் கொண்டாடுவதற்கு திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட திருப்பலி நூல்கள் மற்றும் வழிபாட்டு நெறிமுறைகளை உண்மையுடன் பின்பற்றுவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வீக வழிபாடு மற்றும் அருள் அடையாளங்களின் ஒழுங்குமுறை துறையின் ஏற்பாட்டில் ஆகஸ்ட் 14 முதல் 19 நாள் வரை மவுண்ட் ஏஞ்சல் பெனடிக்டின் துறவர மடத்தில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினரின் வழிபாட்டு உருவாக்கம் குறித்த முக்கியமான தலைப்பை ஆராய்வதற்கான இம்முயற்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ள திருத்தந்தை, குறிப்பாக புனித 6 பவுல் மற்றும் புனித 2 ஜான்பால் ஆகிய திருத்தந்தையர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு அருட்பணியாளர்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் டெசிடேரியோ டெசிட்ராவி, அதாவது மிக மிக ஆவலாய் இருந்தேன் என்ற திருத்தூது மடலை தொடர்ந்து இடம்பெற்று இக்கூட்டம் திருவழிபாட்டின் அழகு மற்றும் அதன் இறையியல் ஆன்மீக ஆழம் குறித்து சிந்திக்கிறது. வழிபாட்டு உருவாக்கம் என்பது சில நிபுணர்களுக்கு மட்டுப்பட்டதாக இல்லாமல் இறைமக்கள் அனைவரின் உள்ளார்ந்த மனநிலையாக மாற வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார்.
1: பிரான்சிஸின் முற்றம் எனப்படும் அசிசி புனித மடத்தின் பிரான்சிஸ்கன் துறவியர்களால் நடத்தப்படும் புகழ்பெற்ற பண்பாட்டு மற்றும் ஆன்மீக நிகழ்வின் 12வது பதிப்பு செப்டம்பர் 10 முதல் 13 வரையும் செப்டம்பர் 17 முதல் 20 வரையும் அசிசியில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு ஒரு நற்செய்தி என்ற மையக்கருத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்நிகழ்வு அசிசியின் புனித பிரான்சிஸ் இறந்து 800 நிறைவடைவதையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மனித வாழ்க்கையின் தரம், மனித உறவுகள், ஆன்மீகம், பண்பாடு, நலவாழ்வு மற்றும் புதிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட அம்சங்களை
2: மையப்படுத்திருக்குமாறு தேசிய மற்றும் உலகளாவிய மறைப்பணி வலைப்பின்னலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி சோகோவின் இஸ்டமினா டாடோ மறைமாவட்டத்தில் உள்ள சான் ஜோஸ் டெல் பால்மருக்கு அருகே அமைந்திருக்கிறது. பெரேரா, காலி, இஸ்டமினா, குயிடோ, மனிசல்ஸ் மற்றும் அர்மீனியா ஆகிய பகுதிகளுடன் பல கிராமப்புற சமூகங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் 200 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும், 100 காயமடைந்துள்ளதாகவும், பலரை இன்னும் கண்டடைய இயலவில்லை எனவும், மேலும் 1000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பேரிடர் வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், சாலைகள், விமான நிலையங்கள், பொது சேவைகள், ஆலயங்கள் மற்றும் பிற மத கட்டிடங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 15 புனித கன்னி வரியின் விண்ணேற்பு பெருவிழா. ஆன்மாவோடும் உடலோடும் கிறிஸ்துவினுடைய மகிமையில் புனித மரியன்னை மட்டுமே முதன் முதலில் பங்கு பெற்றார் என்பதனை இப்பெருவிழா நமக்கு தெளிவுபடுத்துகிறது. கிபி 4 நூற்றாண்டுகளில் இப்பெருவிழா மரியன்னையின் வானக பிறப்பு, பிறந்த நாள், துயில் கொள்ளல் மற்றும் சென்றுவிட்டார் என்று பல்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கிறது. கிபி 580 ஆண்டு பிரான்ஸ், சிரியா போன்ற நாடுகளில் மரியன்னையின் பெயரால் கொண்டாடப்பட்டு வந்த இப்பெருவிழாவானது கிபி 690 ஆண்டு இங்கிலாந்து நாட்டில் விண்ணக பிறப்பு விழா என்ற பெயருடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. உலகின் சில நாடுகளில் மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவானது கிபி 1568 ஆண்டு திருத்தந்தை 5 பத்திநாதரால் அகில உலக திருச்சபை முழுவதும் கொண்டாட அனுமதி வழங்கப்பட்டது. புனித மரியன்னை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்பதனை திருத்தந்தை 12 பத்திநாதர் கிபி 1950 ஆண்டு மரியன்னையின் விண்ணக பிறப்பினை திருச்சபையின் விசுவாச கோட்பாடாக அறிவித்தார். புனித மரியன்னையின் விண்ணேற்பு குறித்து புனித டமாசின் அவர்கள், இறைவனை தம் உடலில் தாங்கியவரும் தன் ஆன்மாவை ஒரு வாழ் ஊடுருவ கையளித்தவருமான புனித மரியன்னை விண்ணேற்பு அடைந்தது உண்மையானது என்று பதிவு செய்கிறார். இன்று அகில உலக திருச்சபை முழுவதும் ஆகஸ்ட் 15 நாள் கொண்டாடப்படும் இப்பெருவிழா புனித மரியன்னையினை முன்மாதிரியாக கொண்டு வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. புனித மரியன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புனித மரியன்னையிடமிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி கூறுவதோடு மட்டுமல்லாமல் இது ஒரு கடன் திருநாள் என்பதனை உணர்ந்து திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்போம்.
1: அன்னை ஓர் அதிசயம்.
3: பரலோகமாதா. பரலோகமாதா என்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய அன்னை மரியாள் தனது மண்ணுலக வாழ்வை நிறைவு செய்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தி செல்லப்பட்டார் என்பதனை பறைசாற்றும் உன்னதமான அழைப்பாகும். அன்னை மரியாள் ஏதோ எட்டாத தூரத்திலிருக்கும்

ஒரு அரசியோ அல்லது வெறும் வரலாற்று நாயகியோ அல்ல. மாறாக பரலோகத்திலிருந்து இடைவிடாது நம்மை தேற்றி அரவணைத்து கவனித்து கொள்ளும் நம் அனைவரின் அன்பு தாயாவார். இந்த பரலோக மாதா என்ற அழைப்பின் தோற்றம் அன்னை மரியாளின் விண்ணேற்ற விசுவாசத்திலிருந்து உருவானது. ஆரம்ப கால கிறிஸ்தவ சமூகம் அன்னை மரியாளின் உடல் அழிவுக்கு உட்படவில்லை என்றும் இறைவனால் அவர் மகிமைப்படுத்தப்பட்டார் என்றும் உறுதியாக நம்பியது. இறைமகனை தன் வயிற்றில் சுமந்த அந்த தூய்மையான உடல் மண்ணுக்குள் மட்கி போவதை இறைவன் விரும்பவில்லை என்ற அந்த ஆழமான விசுவாசத்தின் வெளிப்பாடே பரலோக மாதா என்ற புனிதமான பெயர். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது 3 மற்றும் 4 நூற்றாண்டுகளிலேயே அன்னை மரியாளின் பரலோக மகிமை குறித்த குறிப்புகள் திருச்சபையின் தந்தையர்களின் எழுத்துக்களில் காணப்படுகின்றன. கிழக்கு திருச்சபை இதனை மரியாளின் துயில் கொள்ளுதல் என்று அழைத்தது. மேற்கு திருச்சபை இதனை மரியாளின் விண்ணேற்றம் என்று அழைத்தது. நூற்றாண்டுகள் கடந்தும் இந்த நம்பிக்கை விசுவாசிகளின் இதயங்களில் ஆழமாக பதிந்திருந்தது. அன்னை மரியாளின் விண்ணேற்றம் குறித்த இந்த விசுவாசமானது 1950 நவம்பர் 1 திருத்தந்தை 12 அவர்களால் திருச்சபையின் அதிகாரப்பூர்வ விசுவாச கோட்பாடாக அறிவிக்கப்பட்டது. உடலோடும் ஆன்மாவோடும் கன்னிமரியா விண்ணக மகிமைக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது கத்தோலிக்க திருச்சபை ஒவ்வொரு விசுவாசியும் நம்ப வேண்டிய ஒரு மாறாத சத்தியமாக அன்று முதல் நிலைநிறுத்தப்பட்டது. திருச்சபை மரபின்படி இயேசு கிறிஸ்து விண்ணகத்தின் அரசனாகவும் அன்னை மரியாள் விண்ணகத்தின் அரசியாகவும் போற்றப்படுகிறார்கள். வானதூதர்கள் அந்த விண்ணக பேரரசியின் பணியாளர்களாக திகழ்கிறார்கள். அன்னை மரியாள் அங்கே ஒரு அரசியாக திகழ்வது தனது அதிகாரத்தை காட்ட அல்ல, மாறாக இறைவனுக்கும் மனு குலத்திற்கும் இடையே ஒரு பாலமாக இருந்து நமக்காக பரிந்து பேசும் ஒரு தாயின் உரிமையோடு அவர் அங்கே வீற்றிருக்கிறார். பரலோக மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே, மரணத்திற்கு பிறகு இறைவனிடம் ஒரு நித்திய வாழ்வு உண்டு என்பதே அது. அன்னை மரியாளின் விண்ணேற்றம் என்பது விசுவாசிகளாகிய நமக்கும் ஒரு நம்பிக்கையின் வாழ்வு வந்தால் ஒரு நாள் நாமும் விண்ணக மகிமையில் அன்னை மரியாளோடு இணைந்து இறைவனை காண முடியும் என்ற பெரும் நம்பிக்கையை இது வழங்குகிறது. பரலோக மாதா நம் துன்பங்களில் துணையாயிருந்து நம்மை இறைவனிடம் அழைத்து செல்லும் வழியாக இருக்கிறார். அன்னை மரியாளின் பரலோக மகிமையை விவிலியம் நேரடியாக விண்ணேற்றம் என்ற சொல்லால் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் மறைநூலின் பல பகுதிகள் இதனை மறைமுகமாக உறுதிப்படுத்துகின்றன. குறிப்பாக திருவெளிபாடு நூல் 12:1 குறிக்கப்பட்டுள்ள சூரியனை ஆடையாக அணிந்த பெண் மற்றும் லூக்கா நற்செய்தி 1:48 அன்னை மரியாள் பாடிய எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்ற இறைவாக்குகள் அன்னையின் விண்ணக மகிமையை சுட்டி காட்டுகின்றன. இறைவனின் திருவுளத்திற்கு பணிந்து வாழ்ந்த ஒரு எளிய பெண்மணி எப்படி விண்ணக அரசியாக உயர்த்தப்பட்டார் என்பதற்கு இந்த வசனங்களே சான்றாகும். பரலோக மாதா மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் ஆன்மீக வாழ்வை சீரமைக்கின்றன. துய ஜபமாலையின் மகிமை மறைபொருள்கள் வழியாக அன்னையின் விண்ணேற்றத்தை நாம் தியானிக்கின்றோம். ஆண்டுதோறும் August 15 கொண்டாடப்படும் விண்ணேற்ற பெருவிழா கத்தோலிக்க திருச்சபையின் மிக முக்கியமான விழாவாகும். இத்தகைய பக்தி முயற்சிகளும் மரியாவின் பாடல்களும் மனித உள்ளங்களை பூமிக்குரிய கவலைகளிலிருந்து விடுவித்து பரலோகத்தை நோக்கி உயர்த்துகின்றன. இது வெறும் சடங்கு அல்ல, நம் இலக்கு விண்ணகம் என்பதை உணர்த்தும் ஒரு வாழ்வியல் பயிற்சி. உலகெங்கிலும் உள்ள லூர்து, பாத்திமா, குவாதலூப் போன்ற புகழ்பெற்ற யாத்திரை தலங்கள் பரலோக மரியாளின் பிரசன்னத்தை இன்றும் பறைசாற்றுகின்றன. இப்புனித தலங்களுக்கு செல்லும் மில்லியன் கணக்கான மக்கள் அன்னை வழியாக இறைவனின் அருளை பெறுகிறார்கள். இந்த இடங்கள் வெறும் சுற்றுலா தலங்கள் அல்ல, மாறாக இவை மனித குலத்திற்கு நம்பிக்கையை ஊட்டும் ஊற்று கண்களாக திகழ்கின்றன. அன்னையின் காட்சிகள் நிகழ்ந்த இந்த இடங்கள் விண்ணகம் மண்ணகத்தோடு இணையும் புள்ளிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. பரலோக மாதாவின் பரிந்துரையால் விசுவாசிகள் அடையும் அதிசயங்கள் எண்ணற்றவை. நோயிலிருந்து உடல் நலம் பெறுதல், கடும் மன உளைச்சலில் அமைதியடைதல், இழந்த நம்பிக்கையை மீண்டும் பெறுதல் என பல அற்புதங்கள் மக்கள் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால்
திருச்சபை ஒரு முக்கியமான உண்மையை இங்கே வலியுறுத்துகிறது.

அதிசயங்கள் என்பவை வேடிக்கை பார்ப்பதற்கானவை அல்ல. அவை நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் இறைவனின் வல்லமையை உணரவும் தரப்படும் அடையாளங்கள் மட்டுமே. இன்றைய நுகர்வோர் கலாச்சாரத்தில் பொருளாதார ஓட்டத்திலும் இயந்திரத்தனமான வாழ்விலும் சிக்கியுள்ள மனிதனுக்கு பரலோக மாதா ஒரு சிறந்த வழிகாட்டியாக திகழ்கிறார். இந்த உலகமே எல்லாம் அல்ல, இதற்கு அப்பால் ஒரு நிலையான வாழ்வு உண்டு என்பதை அன்னை நமக்கு நினைவூட்டுகிறார். வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடி அலைபவர்களுக்கு உனக்கு ஒரு உயர்ந்த அழைப்பு உண்டு என்ற நம்பிக்கையை அன்னை வழங்குகிறார். உலகப் பொருட்களின் மீதுள்ள அதிகப்படியான பற்றை குறைத்து ஆன்மீக செழுமையை அடைய அன்னை நமக்கு தூண்டுதல் அளிக்கிறார். குடும்பங்களுக்கும் இளைஞர்களுக்கும் அன்னை ஒரு முன்மாதிரியாக விளங்குகிறார். ஒரு குடும்பத்தில் அன்பும் தியாகமும் நிலவும் போது அங்கே பரலோக வாழ்வு இப்போதே தொடங்குகிறது என்று அன்னை உணர்த்துகிறார். உடனடி வெற்றிகளையும் தற்காலிக இன்பங்களையும் தேடி அலையும் இன்றைய இளைஞர்களுக்கு நிலையான அர்த்தமுள்ள வாழ்வை தேடுங்கள் என்று அன்னை அறிவுறுத்துகிறார். பரலோக மாதாவின் கரம் பிடித்து நாம் நடக்கும்போது நம் வாழ்வு ஒரு புனிதமான யாத்திரையாக மாறி நம்மை நித்திய மகிமைக்கு இட்டு செல்லும். தமிழ்நாட்டில் அன்னை மரியாளின் விண்ணேற்ற பக்திக்கு சான்றாக விளங்கும் மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று பாளையங்கோட்டை பரலோக மாதா பேராலயம். திருநெல்வேலி மறை மாவட்டத்தின் தாயாலயம் என்ற பெருமை கொண்ட இந்த தலம் அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு உயர்த்தி செல்லப்பட்ட மறைபொருளை மையமாக கொண்டது. பல நூற்றாண்டுகளாக தென் தமிழக கிறிஸ்தவர்களின் ஆன்மீக மையமாக திகழும் இப்பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறும் விண்ணேற்ற திருநாள் ஜாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடும் ஒரு மாபெரும் விசுவாச கொண்டாட்டமாக திகழ்கிறது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டி பரலோக மாதா திருத்தலம் கிராமப்புற மக்களின் ஆழமான விசுவாசத்திற்கு ஒரு மகுடமாக விளங்குகிறது. எளிய கட்டமைப்பை கொண்டிருந்தாலும் இத்தலம் பல தலைமுறைகளாக சுற்று வட்டார கிராம மக்களின் வாழ்வோடும் வழிபாட்டோடும் இணைந்துள்ளது. குறிப்பாக வீரமாமுனிவர் போன்ற புனித பணியாளர்களின் காலத்திலிருந்தே இந்த பகுதிகள் பரலோக மாதா பக்தி வேரூன்றி இருப்பது இதன் வரலாற்று சிறப்பு. அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்பது அவர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பதல்ல, மாறாக அவர் எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு தாயாக நம் ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்கிறார் என்பதாகும். ஒரு சாதாரண பெண்ணாக பூமியில் வாழ்ந்து சிலுவையின் அடியில் நின்றபோது பல துன்பங்களை தாங்கி இன்று பரலோகத்தில் அரசியாக வீற்றிருக்கும் அன்னை நமக்கெல்லாம் ஒரு மாபெரும் நம்பிக்கையின் ஒளி. நமது வாழ்க்கை போராட்டங்கள், கண்ணீர் மற்றும் கவலைகள் எதுவுமே நிரந்தரமல்ல. கார் மேகங்கள் விலகி சூரியன் தோன்றுவதைப் போல அன்னை மரியாளின் பரிந்துரையால் நம் வாழ்வின் கஷ்டங்கள் ஒரு நாள் மாறும். காமநாயக்கன்பட்டி திருத்தலத்தில் அன்னை இன்று வரை நிகழ்த்தி வரும் அத்தனை அதிசயங்களும் நமக்கு சொல்லும் ஒரு மந்திரம், கைவிடாதே, உன் தாய் அருகிலேயே இருக்கிறாள். எனவே வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது கலங்காதீர்கள். தனிமை உங்களை வாட்டும் போது பரலோக மாதாவின் கரம் பிடித்து கொள்ளுங்கள். பரலோகத்தில் இருக்கிறார் என்பதனால் அவர் நம்மை விட்டு தூரத்தில் இல்லை, மாறாக விண்ணகத்தின் உயர்ந்த பீடத்திலிருந்து நம்மை இன்னும் மிக நெருக்கமாக கவனித்துக் கொள்கிறார். நன்றி.

0: செய்திகள்.
1: புலம்பெயர்வு மற்றும் கட்டாய இடப்பெயர்வால் பாதிக்கப்படும் சிறார்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு அவர்களின் மாண்பையும் அடிப்படை உரிமைகளையும் பாதுகாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். இச்சிறு குழந்தைகளுள் ஒருவரேனும் என்ற மையக்கருத்தில் வெளியிடப்பட்டுள்ள 112வது புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகள் உலகநாள் செய்தியில் இவ்வாறு கூறியுள்ள திருத்தந்தை, இத்தகைய சிறு குழந்தைகளில் ஒருவரை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்ற இயேசுவின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி, ஒவ்வொரு குழந்தையின் துயரத்தையும் வெறும் புள்ளி விவரமாக கருதாமல் அவர்களின் தனிப்பட்ட கதைகள், அச்சங்கள் மற்றும் கனவுகளை கவனிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். திரு அவை புலம்பெயர் குழந்தைகளை தமது குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஏற்றுக்கொண்டு கல்வி, ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சமூக ஒருங்கிணைப்புக்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் அரசுகள் மற்றும் பொது தனியார் நிறுவனங்கள் குழந்தையின் நலனை முதன்மைப்படுத்தி பயனுள்ள சட்ட பாதுகாப்பு, குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைத்தல் மற்றும் பிரிவினையால் ஏற்படும் உளவியல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர்வை வெறுமனே நிர்வகிப்பதற்கு பதிலாக புலம்பெயர்ந்தோரின் மனித உரிமைகள், பாதுகாப்பு, வரவேற்பு மற்றும் சமூக ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மையப்படுத்திய ஒருங்கிணைந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார்.
2: திருப்பலியை திரு அவை அங்கீகரித்துள்ள வழிபாட்டு நெறிமுறைகளின்படி மரியாதையுடனும் பக்தியுடனும் நிறைவேற்ற வேண்டியதன் அவசியத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் ஓரிகான் மாநிலத்தில் இடம்பெற்று வரும் திருப்பலி வழிபாடு குறித்த கூட்டத்தில் பங்கேற்போருக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு மொழிந்துள்ள திருத்தந்தை, புனித மறைபொருள்களை மாண்புடன் கொண்டாடுவதற்கு திரு அவையால் அங்கீகரிக்கப்பட்ட திருப்பலி நூல்கள் மற்றும் வழிபாட்டு நெறிமுறைகளை உண்மையுடன் பின்பற்றுவது அவசியம் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வீக வழிபாடு மற்றும் அருளடையாளங்களின் ஒழுங்குமுறை துறையின் ஏற்பாட்டில் August 14 முதல் 19 நாள் வரை மவுண்ட் ஏஞ்சல் பெனடிக்டின் துறவர மடத்தில் இக்கூட்டம் நடைபெறுகிறது. அருள் பணியாளர்கள் மற்றும் பொது நிலையினரின் வழிபாட்டு உருவாக்கம் குறித்த முக்கியமான தலைப்பை ஆராய்வதற்கான இம்முயற்சிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ள திருத்தந்தை, குறிப்பாக புனித 6 பவுல் மற்றும் புனித 2 ஜான்பால் ஆகிய திருத்தந்தையர்களால் அங்கீகரிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளுக்கு அருட்பணியாளர்கள் மரியாதை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் டெசிடேரியோ டெசிட்ராவி, அதாவது மிக மிக ஆவலாயிருந்தேன் என்ற திருத்தூது மடலை தொடர்ந்து இடம்பெற்று இக்கூட்டம் திருவழிபாட்டின் அழகு மற்றும் அதன் இறையியல் ஆன்மீக ஆழம் குறித்து சிந்திக்கிறது. வழிபாட்டு உருவாக்கம் என்பது சில நிபுணர்களுக்கு மட்டுப்பட்டதாக இல்லாமல் இறைமக்கள் அனைவரின் உள்ளார்ந்த மனநிலையாக மாற வேண்டும் என்று திருத்தந்தை வலியுறுத்தியுள்ளார்.
1: பிரான்சிஸின் முற்றம் எனப்படும் அசிசி புனித மடத்தின் பிரான்சிஸ்கன் துறவியர்களால் நடத்தப்படும் புகழ்பெற்ற பண்பாட்டு மற்றும் ஆன்மீக நிகழ்வின 12வது பதிப்பு September 10 முதல் 13 வரையும் September 17 முதல் 20 வரையும் அசிசியில் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு ஒரு நற்செய்தி என்ற மையக்கருத்தை அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்நிகழ்வு அசிசியின் புனித

0: மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றின் வாயிலாக வாழ்க்கையை ஆராய்கிறது.
1: ஆகஸ்ட் 10 திங்களன்று மத்திய மற்றும் மேற்கு கொலம்பியாவை 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் தாக்கியதைத் தொடர்ந்து கொலம்பியாவின் திருத்தந்தை மறைத்தூது கழகம் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடன் இறைவேண்டலிலும் ஒருமைப்பாட்டிலும் ஒன்றிணைந்திருக்குமாறு தேசிய மற்றும் உலகளாவிய மறைப்பணி வலைப்பின்னலுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த நிலநடுக்கத்தின் மையப்பகுதி சோகோவின் இஸ்டமினா டாடோ மறைமாவட்டத்திலுள்ள சான் ஜோஸ் டெல் பால்மருக்கு அருகே அமைந்திருக்கிறது. பெரேரா, காலி, இஸ்டமினா, குயிடோ, மனிசல்ஸ் மற்றும் அர்மீனியா ஆகிய பகுதிகளுடன் பல கிராமப்புற சமூகங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலநடுக்கத்தால் 200 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் 100 காயமடைந்துள்ளதாகவும் பலரை இன்னும் கண்டடைய இயலவில்லை எனவும் மேலும் 1,000 குடும்பங்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த பேரிடர் வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், சாலைகள், விமான நிலையங்கள், பொது சேவைகள், ஆலயங்கள் மற்றும் பிற மத கட்டிடங்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

லவ்தேத்தூர் இயேசு கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும்

0: அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
1: குரல் வழி இறைமொழி.
3: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியும் வாழ்த்துகளும். வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய திருக்குறளாக நாம் ஏற்றிருப்பது ஒரு பெண் ஆற்ற வேண்டிய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான குறள். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண் என்பவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவர். இந்த செயல்களிலெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே தற்காத்து, அவர் தன்னை காக்க வேண்டும். எந்த வகைகளிலெல்லாம்? தான் கற்புள்ள பெண், தன்னுடைய கற்புடை தன்மையில் தன்னை காத்து, தன் உடல் நலத்தை உள்ள நலத்தை காத்து, தான் பிறருக்கு சுமையாக இல்லாத அளவுக்கு நோய் வரும் முன்னே காத்து கொள்ளுதல், நோய் இருக்கும் பொழுதே அதற்குரிய தன்மையோடு நடந்து கொள்ளுதல் என்கின்ற வகையிலெல்லாம் தற்காத்து தன்னை அவர் காத்து கொள்ள வேண்டும். தன்னை அன்பு செய்வது போன்று பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று இறைமொழி நமக்கு வலியுறுத்துகிறதே, அந்த வகையில் தன்னை அன்பு செய்வதன் விளைவாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெண்ணுமே நான் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் உடல் நலத்தை பேணாமல் இருந்துவிடக்கூடாது. ஆக அவருடைய உரிமை மட்டுமன்று அது அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒன்று. ஆக தற்காத்து தற்கொண்டான் பேணி, தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தன் கணவனை பேணி காத்தல், அவருக்கு உணவு கொடுத்தல், அவருக்கு மருந்து கொடுத்தல்,

0: எல்லாம் தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். இந்த மூ வகையான பணிகளிலும் சரி, அந்த குடும்பம் தொடர்பாக இவர் ஆற்றிக்கொண்டிருக்கிற மற்ற பிற பணிகள், இந்த சமூகத்திற்கு ஆற்றிக்கொண்டிருக்கிற ஆற்ற வேண்டிய பணிகள், இவற்றில் எல்லாம் எந்த வகையிலும் சோர்வில்லா தன்மை கொண்டு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இயல்பூக்கத்தோடு இயங்குகிற தன்மையோடு இருக்கிறவராக இருப்பவர்தான் ஒரு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தன்னை காத்து தன் கணவரை பேணி அந்த குடும்பத்தில் அது பண்பும் மாண்பும் உயர்கின்ற அளவுக்கு தன்னுடைய சொற்களை காத்து நிறைவாக இவை அனைத்திலும் அவர் என்றுமே சோர்வில்லா தன்மையோடு இருந்து துடிப்போடு செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு நற்பெண் என்கிற ஒரு பெயரை பெற வேண்டியவர்தான் குடும்ப தலைவியினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த வகையில் செயல்படுகிற ஒரு பெண் அந்த கணவனுக்கு மாண்பு, அந்த சமூகத்திலே ஒரு சிறந்த பெண் தலைமை இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படும். பெண் என்பவர் பேணி காப்பவர், எனவே பேணுவதற்கென்று ஆணுக்கு துணையாக இறைவனால் அனுப்பப்பட்டவர். அப்படி அனுப்பப்பட்டவர் அவர் குறைந்தவர் அல்ல, தூயாவியார் நமக்கு துணை, அந்த துணை என்பதற்காக தூயாவியார் குறைந்தவர் அல்ல, ஒருவேளை உயர்ந்தவராக இருக்கிறார் என்பது அதை போன்றுதான் இந்த பெண். ஆக பேணுகிறவர் அவர் உயர்ந்த தன்மை உடையவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தை குடும்பத்தை பேணுகின்ற பெண்ணை பேணி காக்க வேண்டியது இங்கு இருக்கிற எல்லாருடைய கடமை. இதை உணர்ந்தவர்களாக இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 20 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் நுழைகின்றோம். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய உன்னதமான அழைப்பு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற மைய சிந்தனையை நமக்கு வலியுறுத்துகின்றன. ஜெபத்தை பற்றி வேடிக்கையாக இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்வார்கள். கடவுள் ஒருவருக்கு தோன்றி உனக்கு வேண்டிய 3 வரங்களை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றான். உடனே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே எனக்கு நீடிய ஆயுள் வேண்டும் என்று கேட்கின்றான். பின்பு இரண்டாவதாக, ஆண்டவரே எனக்கு நல்ல குடும்பத்தை தாரும், மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக நான் வாழ எனக்கு அருள் புரியும் என்று வேண்டுகின்றார். 3வதாக, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வசதிகளை எனக்கு தாரும், என்னை ஒரு செல்வந்தனாக மாற்றும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் அவனுக்கு தருகின்றார். கடவுள் இதே போல அடுத்து ஒரு மனிதரை பார்த்து கேட்கின்றார், நீயும் உனக்கு வேண்டிய 3 வரங்களை கேள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் திருப்பி சொல்கின்றான், ஆண்டவரே எனக்கு 3 வரமெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வரம் போதும் என்று சொல்லுகின்றார். கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, வியப்பாக இருக்கிறது, 3 வரங்கள் கொடுத்தால் கூட போதாது, இன்னும் அதிகமாக வேண்டும் என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இவன் என்ன வித்தியாசமாக இருக்கிறானே, 1 போதும் என்று சொல்லுகின்றானே என்று கடவுள் ஆச்சரியப்படுகின்றார். உடனே கடவுள் அவனிடத்தில் கேட்கின்றார், நீ நினைவோடு தான் இருக்கின்றாயா, நீ என்ன கேட்கின்றாய் என்பதை புரிந்து கேட்கின்றாயா என்று கேட்கும் பொழுது அவன் உறுதியாக சொல்லுகின்றான், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வரம் போதும் என்று சொல்லுகின்றார். உடனே கடவுள், சரி என்ன வரம் என்று சொல் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வேண்டியதை நீ தர வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, இது பார்ப்பதற்கு வேடிக்கையாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் இதில் ஒரு ஆழமான உண்மை ஒளிந்திருக்கிறது. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். விவிலிய வார்த்தை மிக ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 14 அதிகாரத்தில் 13-14 இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள். ஆக இப்பொழுது இந்த விசுவாசத்தின் வழியாக நாம் ஜபத்தை நாம் கடவுளை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது கடவுளோடு இணைக்கப்படுகின்றோம், கடவுளிடமிருந்து பதிலையும் பெற்றுக் கொள்கின்றோம். ஜபம் என்பது ஒரு அலைபேசி

சிஎஸ்டியை போன்றது. விசுவாசம் என்ற கடவுச்சொல் வழியாக, பாஸ்வேர்ட் வழியாக நாம் கடவுளோடு உறவில் இணைகின்றோம். கடவுளுடைய அந்த அருள் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் பொதுவாக கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஜெபிப்பது? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? இல்லை ஒரு சில மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? இல்லை குருக்கள் கன்னியர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா? இல்ல தேவையில் இருப்போர் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா என்று கேள்வி எழும் பொழுது, எல்லாருமே ஜெபித்து கடவுளுடைய அருளை பெற வேண்டும், அவருடைய உறவில் வளர வேண்டும் என்றுதான் இறைவன் ஆசைப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்துல எசையா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் ஒரு அழகான ஒரு இறை திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். என்ன திருவுளம் அது? என் இல்லம் மக்களினங்கள் அனைவருக்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். கடவுள் என்பவர் யூதர்களுக்கு மட்டும்தான் உரியவர் என்று அந்த ஒரு கோட்பாடு நிலவிய அந்த காலகட்டத்தில் இறைவன் எசையா இறைவாக்கின் வழியாக கடவுளுடைய இல்லத்திலே அனைத்து மக்களும் வந்து ஜெபிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய ஆலயம் என்பது அனைத்து மக்களுமே வந்து வேண்டக்கூடிய ஆலயம், அது ஒரு இறை வேண்டலின் வீடு என்று இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் ஆசைப்படுகின்றார். அப்படி என்றால் இந்த ஜெபம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக கடவுள் வைத்திருக்கின்றார். இது எல்லாருக்குமே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பொதுவாக வைத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடலில மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய திருப்பாடலிலே கடவுளே மக்கள் இணைத்தார் உம்மை போற்றி புகழ்வர். கிறிஸ்தவர்கள் உம்மை போற்றி புகழ்வர் என்று சொல்லவில்லை, யூதர்கள் உம்மை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லவில்லை, மக்களினத்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உம்மை போற்றி புகழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார், எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கின்றார். இந்த இரண்டாம் வாசகத்துல பவுல் அடிகளார் ரோமேற்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் சொல்லுகின்றார், கடவுள் தாம் விடுத்த அழைப்பை திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ருணமான அழைப்பு கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கின்றார், அதை ஆண்டவர் திரும்ப எடுப்பதில்லை என்று மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்றால் இது ஒரு உரையாடல், ஆண்டவரோடு ஒரு மனிதன் கொள்ளுகின்ற ஒரு உரையாடல். குழந்தை தன் பெற்றோரிடம் பேசுவது போல, ஒரு நண்பர் மற்றொரு நண்பரிடத்துல பேசுவது போல, ஜெபம் என்பது கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற அந்த உறவு, அந்த உரையாடல், ஆன்மீக ஒரு உரையாடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்திலே பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன. புகழ்கின்ற ஜெபமாக இருக்கும். திருப்பாளர் 103 சொல்வது போல, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று சொல்வது போல, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற புகழ்ச்சியும் ஒரு ஜெபம்தான். இரண்டாவதாக வேண்டுதல் ஜெபமாக கூட இருக்கலாம். நம் தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற அந்த ஒரு ஜெபம் வேண்டுதல் இல்ல விண்ணப்ப ஜெபம் என்று சொல்லலாம். இதுல மிக ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். 1 சாமுவேல் புத்தகத்துல 1:10-11 இறை வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது, அன்னால் எப்படி ஜெபித்தார் என்பதை விவிலியம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அன்னால் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். பாருங்க, அந்த ஜெபம் ஒரு விண்ணப்ப ஜெபம், எப்படி ஒரு மனதுருகி ஒரு கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபித்த அந்த அன்னாளுக்கு கடவுள் மனமிறங்கி அவருடைய குரலை கேட்டு சாமுவேல் என்ற இறைவாக்கினராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவருக்கு கொடுக்கின்றார். இது ஒரு உன்னதமான ஒரு வேண்டுதல் ஜெபம், விண்ணப்ப ஜெபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற ஆண்டவரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு ஜெபம் நன்றி ஜெபம் என்று சொல்லலாம். திருப்பாடல் 118 சொல்வது போல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இப்படி நாம் ஆண்டவரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்ற அந்த ஜெபம், ஆண்டவரோடு உரையாடுகின்ற அந்த உரையாடல் நன்றியின் ஜெபமாக இருக்கிறது. இதையும் தொடர்ந்து பரிந்துரை ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்பது, பிறருடைய தேவைகளுக்காக

திருச்சபையின் தேவைகளுக்காக, உலகத்தினுடைய தேவைகளுக்காக, நண்பருடைய தேவைகளுக்காக, இப்படி பிறருடைய ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு மனிதர் கடவுளிடத்துல உரிமையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தின் வழியாக அவருக்காக அந்த தேவைக்காக பரிந்து பேசுவது பரிந்துரை ஜெபமாக இருக்கிறது. தொடக்க நூலில 18 அதிகாரத்தில் படித்து பார்க்கும் பொழுது அபிரகாம் தன் சகோதரர் லோத்துவுக்காக பரிந்து பேசுகின்றார். மிக ஒரு நேர்த்தியான பரிந்துரை ஜெபத்தினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு அது. திருத்தூதர் பணிகளிலே 12 அதிகாரத்துல திருச்சபை பேதுருவுக்காக உருக்கத்தோடு இறைவனிடத்திலே பரிந்துரை ஜெபம் செய்கின்றது. பேதுரு சிறையில் இருக்கின்றார். அப்பொழுது ஒட்டுமொத்த திருச்சபையும் இறைவனிடத்துல உருக்கத்தோடு ஒரு பரிந்துரை ஜெபம் செய்கின்றார்கள் அவருடைய விடுதலைக்காக. இப்படி ஜெபத்தில் இருக்கின்ற பல தன்மைகள் இருந்தாலும் இன்றைய நற்செய்தி வாசகத்துல இந்த சாராம்சமும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என்ன சாராம்சம்? ஒரு கனானிய பெண் இதோ இயேசுவிடத்துல வந்து அவர் உரிமை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வேண்டுகின்றார். அந்த ஒரு ஜெபத்தை தான் நாம் பார்த்தோம். அதே போல கடவுள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. பல பேர் சொல்வார்களா, ஃபாதர் நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல, நான் வந்து என்ன செய்து தெரியல, என்னுடைய ஜெபங்கள் நிறைவேறவில்லை என்று கூறுவதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் திருப்பி தொடர்ந்து ஜெபியுங்கம்மா என்று நானும் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்புவோம். அப்போ ஒரு சந்தேகம் வருகிறது, கடவுள் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கொடுக்கிறாரா, இல்லை கடவுள் ஒரு சில ஜபத்தை ஒதுக்கி விடுகிறாரா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இல்லை, கடவுள் எல்லா ஜபத்தையும் பதில் கொடுக்கின்றார். ஆனால் அவர் கொடுக்கின்ற பதில் பல நேரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி என்று நாம் பிரித்து பார்க்கும் போது 3 விதமான பதில்களை கடவுள் கொடுக்கலாம். முதல் விதத்திலே கடவுள் கொடுக்கின்ற பதில் என்பது உடனடியாக அந்த தேவைக்காக நாம் எதற்காக ஜபிக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுத்தல். இயேசுனுடைய புதுமைகள் கூட பல புதுமைகள் உடனடியாக செய்யப்பட்ட புதுமைகள். பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருக்கின்றார். இயேசு கையை பிடித்து தூக்கிவிட்டார், காய்ச்சல் நீங்கி போனது என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார். அதே போல பேய் பிடித்த ஒருவனை இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நீ இவனை விட்டு வெளியேறு என்று சொல்கிறார், வெளியேறி விடுகிறது. இப்படி இயேசு செய்த பல புதுமைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். இது முதல் வகை பதில், கடவுள் கொடுக்கின்ற பதில. இது ஒரு முதல் வகை. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம், பல நேரங்களிலே உருக்கத்தோடு ஜெபித்திருப்போம், ஒரு காரியத்திற்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி இருப்போம், கண்ணீரோடு ஜெபித்திருப்போம், அந்த ஜெபத்திற்கான பதிலை கடவுள் கொடுத்திருப்பார். நம்முடைய அந்த விசுவாச அனுபவமாகும் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கலாம். 2வது வகை பதில் என்பது கடவுள் காலம் தாழ்த்தி பதில் கொடுப்பது. இதை புரிந்து கொள்வது சில பல நேரங்களில் கடினமாக இருக்கிறது. உண்மையான ஒரு விசுவாச முதிர்ச்சி என்பது பக்குவம் என்பது ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும், நான் சரணடைகின்றேன் என்று ஒப்பு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு ஆழமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது விசுவாச முதிர்ச்சினால் மட்டுமே இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் உதிக்க முடியும். அன்னை மரியாள் சொன்னது போல, ஆண்டவருடைய திருவுளப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொன்னது போல, இதோ ஆண்டவரையும் இது திருவுளம் நிறைவேறட்டும் என்று இயேசு கெஸ்தமனி தோட்டத்தில் ஒப்பு கொடுத்தது போல, நாமும் நம்முடைய ஜெபத்திலே கடைசியாக இறைவா உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து சரணடைய கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும், நம்மை ஆசிர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய உறவில் வளர்வோம், கேட்பதை பெற்றுக்கொள்வோம். பல நேரங்களில் ஆண்டவர் காலம் தாழ்த்துவதை நாம் விசுவாச ஒளியிலே புரிந்து கொள்வோம். நாம் கடைசியிலே ஆண்டவரையும் திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவுடைய திருவுளத்திற்கு அடிபணிவோம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசிர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: குரல் வழி இறைமொழி மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
1: குரல் வழி இறைமொழி.
3: தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். குரல் வழி இறைமொழி நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருப்பதை எண்ணி பெருமகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இனிய நன்றியும் வாழ்த்துகளும். வாழ்க்கை துணைநலம் என்ற அதிகாரத்தில் நாம் இருக்கின்றோம். இன்றைய திருக்குறளாக நாம் ஏற்றிருப்பது ஒரு பெண் ஆற்ற வேண்டிய கடமை என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அருமையான குறள். தற்காத்து

0: கொண்டான் பேணி தகை சாண்ட சொற்காத்து சோர்விலாள் பெண். ஒரு பெண் என்பவர் ஒரு குடும்பத்தினுடைய தலைவியாக இருக்கக்கூடியவர், இந்த செயல்களிலெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலிலே தற்காத்து, அவர் தன்னை காக்க வேண்டும். எந்த வகைகளிலெல்லாம்? தான் கற்புள்ள பெண், தன்னுடைய கற்புடை தன்மையில் தன்னை காத்து, தன் உடல் நலத்தை உள்ள நலத்தை காத்து, தான் பிறருக்கு சுமையாக இல்லாத அளவுக்கு நோய் வரும் முன்னே காத்து கொள்ளுதல், நோய் இருக்கும் பொழுதே அதற்குரிய தன்மையோடு நடந்து கொள்ளுதல் என்கின்ற வகையிலெல்லாம் தற்காத்து, தன்னை அவர் காத்து கொள்ள வேண்டும். தன்னை அன்பு செய்வது போன்று பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்று இறைமொழி நமக்கு வலியுறுத்துகிறதே, அந்த வகையில் தன்னை அன்பு செய்வதன் விளைவாக தன்னை காத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பெண்ணுமே நான் குடும்பத்திற்காக தியாகம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு தன் உடல் நலத்தை பேணாமல் இருந்துவிடக்கூடாது. ஆக அவருடைய உரிமை மட்டுமன்று அது அந்த குடும்பத்திற்கு தேவையான ஒன்று. ஆக தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தன் கணவனை பேணி காத்தல், அவருக்கு உணவு கொடுத்தல், அவருக்கு மருந்து கொடுத்தல், அவருக்கு தேவையான எல்லாவற்றையுமே அன்போடு கொடுத்தல் என்கிற இவைகள் இவரை அனைத்திலுமே தற்கொண்டான் பேணி, பேணுகின்றவர், பேணுகின்ற ஒரு தன்மை உடையவர் தான் பெண். எனவே தற்கொண்டான் பேணி, அதோடு தகை சார்ந்த சொற்காத்து, தான் பேசுகிற பேச்சு என்பது அது தகை சார்ந்த தன்மையில் இருக்க வேண்டும். பண்பு நிறைந்த, மாண்பு நிறைந்த, உயரிய சிறப்புத்தன்மை அது இருக்க வேண்டும். இழி சொல் வந்துவிடக்கூடாது. வீட்டில் இருக்கிற மாமனாரை மாமியாரை நீ, உனக்கு என்ன தெரியும் என்றெல்லாம் மதிப்பு குறைவாக பேசிவிடக்கூடாது. அது தகை சார்ந்த சொல் அல்ல. ஆக தகை சார்ந்த சொற்காத்து, அந்த சொல்லை காத்து கொள்ள வேண்டும். இந்த வகையிலெல்லாம் தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து, சோர்விலாள் பெண், இந்த மூ வகையான பணிகளிலும் சரி, அந்த குடும்பம் தொடர்பாக இவர் ஆற்றிக்கொண்டிருக்கிற மற்ற பிற பணிகள், இந்த சமூகத்திற்கு ஆற்றிக்கொண்டிருக்கிற ஆற்ற வேண்டிய பணிகள், இவற்றிலெல்லாம் எந்த வகையிலும் சோர்வில்லா தன்மை கொண்டு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக ஆர்வத்தோடு இயல்பூக்கத்தோடு இயங்குகிற தன்மையோடு இருக்கிறவராக இருப்பவர்தான் ஒரு பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தன்னை காத்து, தன் கணவரை பேணி, அந்த குடும்பத்தில் அது பண்பும் மாண்பும் உயர்கின்ற அளவுக்கு தன்னுடைய சொற்களை காத்து, நிறைவாக இவை அனைத்திலும் அவர் என்றுமே சோர்வில்லா தன்மையோடு இருந்து துடிப்போடு செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு நற்பெண் என்கிற ஒரு பெயரை பெற வேண்டியவர்தான் குடும்ப தலைவியினுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இந்த வகையில் செயல்படுகிற ஒரு பெண் அந்த கணவனுக்கு மாண்பு, அந்த சமூகத்திலே ஒரு சிறந்த பெண் தலைமை இருக்கிறது என்பது உறுதிப்படுத்தப்படும். பெண் என்பவர் பேணி காப்பவர், எனவே பேணுவதற்கென்று ஆணுக்கு துணையாக இறைவனால் அனுப்பப்பட்டவர். அப்படி அனுப்பப்பட்டவர் அவர் குறைந்தவர் அல்ல. தூயாவியார் நமக்கு துணை, அந்த துணை என்பதற்காக தூயாவியார் குறைந்தவர் அல்ல, ஒருவேளை உயர்ந்தவராக இருக்கிறார் என்பது அதை போன்றுதான் இந்த பெண். ஆக பேணுகிறவர் அவர் உயர்ந்த தன்மை உடையவராக இருக்கிறார். எனவே இந்த உலகத்தை, குடும்பத்தை பேணுகின்ற பெண்ணை பேணி காக்க வேண்டியது இங்கு இருக்கிற எல்லாருடைய கடமை. இதை உணர்ந்தவர்களாக இன்று உறுதியேற்றுக் கொள்வோம். இந்த திருக்குறளை மீண்டும் ஒரு முறை நாம் இணைந்து சொல்வதற்கு முயல்வோம். தற்காத்து, தற்கொண்டான் பேணி, தகை சார்ந்த சொற்காத்து, சோர்விலாள் பெண். இறைவனுக்கு திருவிழமானால் மீண்டும் குரல்வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: ஞாயிறு மறைவுரை சிந்தனை.
2: கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 20 ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளாக நாம் நுழைகின்றோம். இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான அழைப்பு, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள், நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள் என்ற மைய சிந்தனையை நமக்கு வலியுறுத்துகின்றன. ஜெபத்தை பற்றி வேடிக்கையாக இப்படிப்பட்ட ஒரு கதையை சொல்வார்கள். கடவுள் ஒருவருக்கு தோன்றி உனக்கு வேண்டிய 3 வரங்களை கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகின்றான். உடனே அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே, எனக்கு நீடிய ஆயுள் வேண்டும் என்று கேட்கின்றான். பின்பு இரண்டாவதாக, ஆண்டவரே எனக்கு நல்ல குடும்பத்தை தாரும், மனைவி பிள்ளைகள் என்று குடும்பமாக நான் வாழ எனக்கு அருள் புரியும் என்று வேண்டுகின்றார். மூன்றாவதாக, ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா வசதிகளை எனக்கு தாரும், என்னை ஒரு செல்வந்தனாக மாற்றும் என்று கேட்கின்றார். ஆண்டவர் அவனுக்கு தருகின்றார். கடவுள் இதே போல அடுத்து ஒரு மனிதரை பார்த்து கேட்கின்றார், நீயும் உனக்கு வேண்டிய மூன்று வரங்களை கீழ் என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் திருப்பி சொல்கின்றான், ஆண்டவரே எனக்கு மூன்று வரமெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வரம் போதும் என்று சொல்லுகின்றார். கடவுளுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது, வியப்பாக இருக்கிறது, மூன்று வரங்கள் கொடுத்தால் கூட போதாது, இன்னும் அதிகமாக வேண்டும் என்று கேட்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் இவன் என்ன வித்தியாசமாக இருக்கிறானே, ஒன்று போதும் என்று சொல்லுகின்றானே என்று கடவுள் ஆச்சரியப்படுகின்றார். உடனே கடவுள் அவனிடத்தில் கேட்கின்றார், நீ நினைவோடு தான் இருக்கின்றாயா, நீ என்ன கேட்கின்றாய் என்பதை புரிந்து கேட்கின்றாயா என்று கேட்கும் பொழுது அவன் உறுதியாக சொல்லுகின்றான், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு வரம் போதும் என்று சொல்லுகின்றார். உடனே கடவுள், சரி என்ன வரம் என்று சொல் என்று கேட்ட பொழுது அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே நான் எப்பொழுதெல்லாம் ஜெபிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு வேண்டியதை நீ தர வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆம் அன்புக்குரியவர்களே, இது பார்ப்பதற்கு வேடிக்கையாக ஒரு சொல்லப்பட்ட ஒரு கதையாக இருந்தாலும் இதில் ஒரு ஆழமான உண்மை ஒளிந்திருக்கிறது. கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். விவிலிய வார்த்தை மிக ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி 14:13-14 இறை வார்த்தைகள் இவ்வாறு சொல்லுகிறது, நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று இயேசு சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பாருங்கள். ஆக இப்பொழுது இந்த விசுவாசத்தின் வழியாக நாம் ஜபத்தை நாம் கடவுளை நோக்கி ஏறெடுக்கும் பொழுது கடவுளோடு இணைக்கப்படுகின்றோம், கடவுளிடமிருந்து பதிலையும் பெற்றுக் கொள்கின்றோம். ஜபம் என்பது ஒரு அலைபேசியை போன்றது. விசுவாசம் என்ற கடவுள் சொல் வழியாக, பாஸ்வேர்ட் வழியாக நாம் கடவுளோடு உறவில் இணைகின்றோம். கடவுளுடைய அந்த அருள் என்பது ஏதோ ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, இது எல்லாருக்கும் பொதுவாக கடவுள் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஜெபிப்பது? கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா, இல்லை ஒரு சில மதத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா, இல்லை குருக்கள் கன்னியர்கள் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா, இல்ல தேவையில் இருப்போர் மட்டும்தான் ஜெபிக்க வேண்டுமா என்று கேள்வி எழும் பொழுது எல்லாருமே ஜெபித்து கடவுளுடைய அருளை பெற வேண்டும், அவருடைய உறவில் வளர வேண்டும் என்றுதான் இறைவன் ஆசைப்படுகின்றார். இன்றைய முதல் வாசகத்துல எசையா இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் ஒரு அழகான ஒரு இறை திருவுளத்தை வெளிப்படுத்துகின்றார். என்ன திருவுளம் அது? என் இல்லம் மக்களினங்கள் அனைவருக்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொல்லுகின்றார். கடவுள் என்பவர் யூதர்களுக்கு மட்டும்தான் உரியவர் என்று அந்த ஒரு கோட்பாடு நிலவிய அந்த காலகட்டத்தில் இறைவன் எசையா இறைவாக்கின் வழியாக கடவுளுடைய இல்லத்திலே அனைத்து மக்களும் வந்து ஜெபிக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. அதாவது ஆண்டவருடைய ஆலயம் என்பது அனைத்து மக்களுமே வந்து வேண்டக்கூடிய ஆலயம், அது ஒரு இறை வேண்டலின் வீடு என்று இருக்க வேண்டும் என்றுதான் கடவுள் ஆசைப்படுகின்றார். அப்படி என்றால் இந்த ஜெபம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதாக கடவுள் வைத்திருக்கின்றார். இது எல்லாருக்குமே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை பொதுவாக வைத்திருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பாடலில மிக அழகாக நேர்த்தியாக நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைய திருப்பாடலிலே கடவுளே மக்கள் இணைத்தார் உம்மை போற்றி புகழ்வர், கிறிஸ்தவர்கள் உம்மை போற்றி புகழ்வர் என்று சொல்லவில்லை, யூதர்கள் உம்மை போற்றி புகழ்வார்கள் என்று சொல்லவில்லை, மக்களினத்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே உம்மை போற்றி புகழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் ஆசைப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கடவுள் கொடுத்திருக்கின்றார், எல்லாருக்கும் பொதுவாக கொடுத்திருக்கின்றார். இந்த இரண்டாம் வாசகத்துல பவுல் அடிகளார் ரோமேற்கு எழுதப்பட்ட அந்த திருமுகத்தில் சொல்லுகின்றார், கடவுள் தாம் விடுத்த அழைப்பை திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை என்று சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட ருணமான அழைப்பு கடவுள் எல்லாருக்குமே கொடுத்திருக்கின்றார், அதை ஆண்டவர் திரும்ப எடுப்பதில்லை என்று மிக நேர்த்தியாக சொல்லுகின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் என்றால் இது ஒரு உரையாடல், ஆண்டவரோடு ஒரு மனிதன் கொள்ளுகின்ற ஒரு உரையாடல். குழந்தை தன் பெற்றோரிடம் பேசுவது போல, ஒரு நண்பர் மற்றொரு நண்பரிடத்துல பேசுவது போல, ஜெபம் என்பது கடவுளோடு நாம் கொள்ளுகின்ற அந்த உறவு, அந்த உரையாடல், ஆன்மீக ஒரு உரையாடல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஜெபத்தில் பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன. புகழ்கின்ற ஜெபமாக இருக்கும். திருப்பாளர் 103 சொல்வது போல, என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என்று சொல்வது போல, ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற புகழ்ச்சியும் ஒரு ஜெபம்தான். இரண்டாவதாக வேண்டுதல் ஜெபமாக கூட இருக்கலாம். நம் தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்ற அந்த ஒரு ஜெபம் வேண்டுதல் இல்ல விண்ணப்ப ஜெபம் என்று சொல்லலாம். இதுல மிக ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன். 1 சாமுவேல் புத்தகத்துல 1:10-11 இறை வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது, அன்னால் எப்படி ஜெபித்தார் என்பதை விவிலியம் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது. அன்னால் மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். பாருங்க, அந்த ஜெபம் ஒரு விண்ணப்ப ஜெபம், எப்படி ஒரு மனதுருகி ஒரு கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபித்த அந்த அன்னாளுக்கு கடவுள் மனமிறங்கி அவருடைய குரலை கேட்டு சாமுவேல் என்ற இறைவாக்கினராக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அவருக்கு கொடுக்கின்றார். இது ஒரு உன்னதமான ஒரு வேண்டுதல் ஜெபம், விண்ணப்ப ஜெபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். ஆண்டவரிடம் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்கெல்லாம் நன்றி சொல்லுகின்ற ஒரு ஜெபம் நன்றி ஜெபம் என்று சொல்லலாம். திருப்பாடல் 118 சொல்வது போல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இப்படி நாம் ஆண்டவரும் பெற்றுக் கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகின்ற அந்த ஜெபம், ஆண்டவரோடு உரையாடுகின்ற அந்த உரையாடல் நன்றி நன்றியின் ஜெபமாக இருக்கிறது. இதையும் தொடர்ந்து பரிந்துரை ஜெபம் என்று ஒன்று இருக்கிறது. மற்ற மனிதர்களுக்காக ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்பது, பிறருடைய தேவைகளுக்காக, திருச்சபையின் தேவைகளுக்காக, உலகத்தினுடைய தேவைகளுக்காக, நண்பருடைய தேவைகளுக்காக, இப்படி பிறருடைய ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு மனிதர் கடவுளிடத்துல உரிமையோடு விசுவாசத்தோடு ஜெபத்தின் வழியாக அவருக்காக அந்த தேவைக்காக பரிந்து பேசுவது பரிந்துரை ஜெபமாக இருக்கிறது. தொடக்க நூலில 18 படித்து பார்க்கும் பொழுது, அபிரகாம் தன் சகோதரர் லோத்துவுக்காக பரிந்து பேசுகின்றார். மிக ஒரு நேர்த்தியான பரிந்துரை ஜெபத்தினுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு அது. திருத்தூதர் பணிகளிலே 12 திருச்சபை பேதுருவுக்காக உருக்கத்தோடு இறைவனிடத்திலே பரிந்துரை ஜெபம் செய்கின்றது. பேதுரு சிறையில் இருக்கின்றார். அப்பொழுது ஒட்டுமொத்த திருச்சபையும் இறைவனிடத்திலே உருக்கத்தோடு ஒரு பரிந்துரை ஜெபம் செய்கின்றார்கள் அவருடைய விடுதலைக்காக. இப்படி ஜெபத்தில் இருக்கின்ற பல தன்மைகள் இருந்தாலும், இன்றைய நற்செய்தி வாசகத்துல இந்த சாராம்சமும் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். என்ன சாராம்சம்? ஒரு கனானிய பெண் இதோ இயேசுவிடத்துல வந்து அவர் உரிமை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வேண்டுகின்றார். அந்த ஒரு ஜெபத்தை தான் நாம் பார்த்தோம். அதே போல கடவுள் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கின்றாரா என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. பல பேர் சொல்வார்களா, ஃபாதர் நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன், எனக்கு எந்த பதிலும் கிடைக்கல, நான் வந்து என்ன செய்து தெரியல, என்னுடைய ஜெபங்கள் நிறைவேறவில்லை என்று கூறுவதை கேட்டிருக்கின்றோம். ஆனால் திருப்பி தொடர்ந்து ஜெபியுங்கம்மா என்று நானும் ஜெபித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்புவோம். அப்போ ஒரு சந்தேகம் வருகிறது, கடவுள் எல்லா ஜெபத்துக்கும் பதிலை கொடுக்கிறாரா, இல்லை கடவுள் ஒரு சில ஜபத்தை ஒதுக்கி விடுகிறாரா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. இல்லை, கடவுள் எல்லா ஜபத்தையும் பதில் கொடுக்கின்றார். ஆனால் அவர் கொடுக்கின்ற பதில் பல நேரங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. எப்படி என்று நாம் பிரித்து பார்க்கும் போது 3 விதமான பதில்களை கடவுள் கொடுக்கலாம். முதல் விதத்திலே கடவுள் கொடுக்கின்ற பதில் என்பது உடனடியாக அந்த தேவைக்காக நாம் எதற்காக ஜபிக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுத்தல். இயேசுனுடைய புதுமைகள் கூட பல புதுமைகள் உடனடியாக செய்யப்பட்ட புதுமைகள். பேதுருடைய மாமியார் காய்ச்சலால் படுத்திருக்கின்றார். இயேசு கையை பிடித்து தூக்கிவிட்டார், காய்ச்சல் நீங்கி போனது என்று விவிலியம் நமக்கு சொல்கிறார். அதே போல பேய் பிடித்த ஒருவனை இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, நீ இவனை விட்டு வெளியேறு என்று சொல்கிறார், வெளியேறி விடுகிறது. இப்படி இயேசு செய்த பல புதுமைகள் உடனடியாக நிறைவேற்றப்பட்ட புதுமைகள். இது முதல் வகை பதில், கடவுள் கொடுக்கின்ற பதில. இது ஒரு முதல் வகை. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கலாம், பல நேரங்களிலே உருக்கத்தோடு ஜபித்திருப்போம், ஒரு காரியத்திற்காக ஆண்டவரத்தில் மன்றாடி இருப்போம், கண்ணீரோடு ஜபித்திருப்போம், அந்த ஜபத்திற்கான பதிலை கடவுள் கொடுத்திருப்பான். நம்முடைய விசுவாச அனுபவமாக நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது போன்ற நிகழ்வுகள் இருக்கலாம். இரண்டாவது வகை பதில் என்பது கடவுள் காலம் தாழ்த்தி பதில் கொடுப்பது. இதை புரிந்து கொள்வது சில பல நேரங்களில் கடினமாக இருக்கிறது. உண்மையான ஒரு விசுவாச முதிர்ச்சி என்பது, பக்குவம் என்பது, ஆண்டவரே உமது திருவுளம் நிறைவேறட்டும், நான் சரணடைகின்றேன் என்று ஒப்பு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு ஆழமான ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது விசுவாச முதிர்ச்சினால் மட்டுமே இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் உதிக்க முடியும். அன்னை மரியாள் சொன்னது போல, ஆண்டவருடைய திருவுளப்படி எனக்கு நடக்கட்டும் என்று சொன்னது போல, இதோ ஆண்டவரையும் இது திருவுளம் நிறைவேறட்டும் என்று இயேசு கெஸ்தமனி தோட்டத்தில் ஒப்பு கொடுத்தது போல, நாமும் நம்முடைய ஜெபத்திலே கடைசியாக இறைவா உமது திருவுளம் நிறைவேறட்டும் என்று ஒப்பு கொடுத்து சரணடைய கற்றுக்கொள்வோம். இறைவன் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும், நம்மை ஆசிர்வதிக்கட்டும். தொடர்ந்து ஜெபித்து ஆண்டவருடைய உறவில் வளர்வோம், கேட்பதை பெற்றுக்கொள்வோம். பல நேரங்களில் ஆண்டவர் காலம் தாழ்த்துவதை நாம் விசுவாச ஒளியிலே புரிந்து கொள்வோம். நாம் கடைசியிலே ஆண்டவரையும் திருவுளம் நிறைவேறட்டும் என்று சொல்லி நாம் ஆண்டவுடைய திருவுளத்திற்கு அடிபணிவோம். இறைவன் நம்மை வழிநடத்தட்டும், ஆசிர்வதிக்கட்டும். ஆமென்.

இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.